0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: அரங்கம் வாழ வளர வளரமுடன் எமது ஆரம்ப்ரி வானொலியின் பிரியமான இருசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் காலை வணக்கம். காலை 7 ஆகிவிட்டது. 94.6, 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் காலைதோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முதலாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் தேனிசை அரங்கம்.
2: தேனிசை அரங்கம் காலைதோறும்
3: 7 முதல் 8 வரை
1: செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 8 நம் மாதத்தின் ஆவணி மாதத்தின் 22 பக்தி பாடல்களின் நிகழ்ச்சி வரிசையில் இதுவரும் முதலில் கணபதியை போற்றும் பக்தி மிகவும் இந்த பாடல்.

வளம் போல அழகாக அமையத்தும் இன்றைய செவ்வாய்க்கிழமையில். இதோ அடுத்து திருமுருகனை போற்றும் பக்தி மிகவும் ஒரு பாடல், திருப்புகழ் பழம் பாடல்.

சக்தி நிறைந்த பாடலை கேட்டீர்கள். பாடியவர்கள் வாக்வா கலைமகள் பஜனை கூட்டத்தார்கள். பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு.

வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி. அறத்துப்பால் அன்புடைமை லவிங் கைண்ட்னஸ். அறத்திற்கே அன்புஜார் மென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. தர்ம செயல்களுக்கும் மட்டுமே காரணம் என்பார்கள். அறியாதவர்கள் விரத்திக்கும் அன்பே துணையாகும் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் தி இக்னோரன்ஸ் சே தட் லவ் இஸ் அன் அலி டு வர்ச்சு ஒன்லி, பட் இட் இஸ் ஆல்சோ எ ஹெல்ப் டு கெட் அவுட் ஆஃப் வைஸ்.

0: உங்கள் டென்னிஸ் அரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: டென்னிஸ் அரங்கம்,
2: டென்னிஸ் அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.

இசை பாடல்களை உங்களுக்காகவே எமது தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி, உங்கள் விருப்பமான தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி. திருமே நினை காதல் கொண்டேனே, மது பாலகிருஷ்ணன் அவர்கள் குரலில்

அருமைக்குரிய ஆரம்பி வானொலி நெஞ்சங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தும் பாடல்களையும் அன்புடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதுவரும் இந்த பாடல்

உங்களுடைய நாளை நேர்மறையாக இருங்கள் அல்லது நேர்மறையாக தொடங்குங்கள். காலை எழுந்தவுடன் கீழ்கண்ட குறிப்புகளை பின்பற்றலாம். இது உங்கள் மனநிலையை மேம்படுத்தி அன்றைய தினத்தை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும். பி ஹெல்தி, பி என்தூசியாஸ்டிக் அண்ட் பி ஹாப்பி. நல்ல விஷயங்கள் நடக்கும். இது உங்கள் விருப்பமான தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி. அம்புக்குரிய இரசிகர்களை நாம் வழங்கும் பாடல்கள். நீங்கள் ஒரு பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு அல்லது திருமண நினைவு நாள் விழாவுக்காக

நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 4028070 அல்லது மொபைல் ஃபோன் அல்லது தொலைபேசி எண் 2506200 2506200. அடுத்து வரும் பாடலை நேரில் இருப்பபடி நாம் அளிக்கின்றோம். யூனியன் பார்க் உள்ளிருந்து ஜீவ கோவிந்தன், மகன் கிசந்தன், மருமகள் கிருஷ்ணா, மகள் திசிகா, மருமகள் ஆஷ்லே, பேரன்மார் ஆயுஷ், நிலேஷ், ரோஹன், கிரகன், பேட்டி ஸ்ரேயா, கிஷினி, அம்மா லட்சுமி மற்றும் மருணமுத்து குடும்பத்தார், வெங்கடலா பிள்ளை, சத்யன், வைத்திலிங்கம், ஓவ் பூச்சிபா, நாயக்கன், முத்துசாமி பிள்ளை, முனிசாமி ஆகியோரின் சார்பில்.

0: தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்
0: காலைதோறும்
1: 7 மணி முதல் 8 மணி வரை.
2: ஆரோக்கிய வாழ்வுக்கு உடல்நலம் இன்னும் சில குறிப்புகள். காலை வேளையில் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாகவும் நேர்மறை ஆற்றலுடனும் வைத்திருக்க உதவும் சில எளிய குறிப்பு. காலையில் எழுந்தவுடன் ஒரு அல்லது 2 கிளாஸ் வெடுவெடுப்பான நீர் குடியுங்கள். இது இரவெல்லாம் தூங்கிய உங்கள் உடலை உடனடியாக புத்துணர்ச்சி பெற செய்யும். செரிமான மண்டலத்தை சீராக்கும். காலையின் இளவெயில் உங்கள் மேல் படுமாறு ஜன்னல் கதவுகளை திறந்து வையுங்கள். ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் எளிய கை கால் பயிற்சிகளை செய்வதன் மூலம் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து மந்தத்தனம் நீங்கும். துள்ளி வரும் அடுத்த தேனிசை பாடலை கேளுங்கள். நம் அன்புக்குரிய நெஞ்சங்களுக்கு அன்புடன் வழங்கும் பாடல் கிரேபோம் பக்வா ஊழியிருந்து அம்மா அமிர்தவள்ளி பொன்னன், மகன் இன்பன், மருமகள் பேபி, மகள் கல்வி, மகள்மார்கள், மருமகன்மார்கள், பேரன் பேத்திமார்கள் மற்றும் அன்பு மகள் வனிதா, மருமகன் தசன் மற்றும் பொன்னன் குடும்பத்தார், ராமன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் மூக்காவிலிருந்து அக்கா நீலம் மற்றும் கணவன் குவிந்தன், அமாசை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

அடுத்து வரும் பாடலை நேயர்களின் விருப்பப்படி நாம் வழங்கும் பாடல் போவாலோ மேப கிருஷ்ணா சுசிலா பவதே ரூபா கசன் சமுபிலே மற்றும் போவாலோ சீதாராமன் திருக்கோவில் சங்கத்தார்கள் சரோஜா ஷலினி தேவி நிம்லா நிலா மாயவன் ஸ்மிதா மற்றும் புத்துசாமி.

இன்றைக்கு லெஸ்காலியே உளிருந்து அனாருபி பிள்ளை பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் விஜயன் மற்றும் பிள்ளை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு கிசன் கங்காது பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா கலைவாணி மற்றும் நிறவன் பலவன்

குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு ரவியா ஜோகாம்பா ஊரிலிருந்து நிவன் கோவிந்தன் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு மனைவி ஷாலினி, மகன் குஷாலன், அம்மா ரூபி, அப்பா ராஜன், அத்தி ராதா, மாமன் தேவாதேவ், ராஜினி, நேசன், வெற்றிவேலன், யுவானி, அழகன், தரணி, தயலன், கோவிந்தன் குடும்பத்தார், மங்கவாத்தி குடும்பத்தார், கடையவெலு குடும்பத்தார், களிமுட்டு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு சுவைநாம் ஊரிலிருந்து ஜெனி பழனி பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் அதா, ஜெசினி மகன் மகள் ஜெசினி, மகன் ஜென்சன் மற்றும் இந்திராணி, வதி குருசாமி மற்றும் அக்கா பதன் ஃப்ரம் லாட்டுக்கேணி பழனி குடும்பத்தார், வெஜிடோம்போ உளிருந்து உமா கெங்கது குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு சந்தோஷம் நாள், தாலாட்டு நாள் அல்லவா? இதோ உங்களுக்காக நாம் வழங்கும் பாடல்.

தேனி சேரங்கம் நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். எமது அடுத்த ஒளிபரப்பில் கண்டிப்பாக இன்றைக்கு பகல் பிற்பகல் ஒரு மணிக்கு எமது மொரிஷஸ் வானொலியில் உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த வர்ஷ் அவர்கள் வழங்கும் தெலுங்கு மொழி துளி ராகாலுவனும் நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுகின்றவர் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜே அரசிஞர்களே, நன்றி வணக்கம். விஷிங் யோல் ஏ வண்டர்ஃபுல் டே ஹெட் தி சேம் டேக் கேர். விஷிங் யோல் தி பெஸ்ட் அண்ட் மேக் த மோஸ்ட் ஆஃப் யோர் டே டுடே. நன்றி வணக்கம்.